0: காசி தலைமுறை சகலின் சகலின் ஜங்லின் 242 ஜங்லின் 242 ஜங்லின் 242 Jacqueline, number 242. Jacqueline, umekosa pahati. Mungeru wakame. Oga utungu laka yaltiketit. Nyesenye, elebete mbinga nguna andagimo. Ulemise ne mbinga le koyotan. Taya. Guruchi, now let's get it.
1: One touch. Ticket number 7. Number oriato, daddy. Ticket number 7. Awa yanga yal ticket ko matiru eh? Yanga yal ticket ko matiru. Iya bit o baba. Yanga yal ticket ko matiru. Ticket number 7. Ticket number 7. Ticket number 7.